பாமாமணி, சிந்தாமணி, காமநரகிணி, முத்தினமணி, கரிமணி, ரிமணி, மணி, நீ ரணி ரணி. சத்யபாமே,